தங்கடத்துக்கு தர கிடைத்துக்க தங்கடத்துக்கு தர கிடைத்துக்க தங்கடத்துக்கு தர கிடைத்துக்க.